0: அரசாணமாக
1: யுக்தி கடியாசா புனிக்கு பாவோ சாமாண்ட ராத்து சாமாக முன்னி.